0: உதவித்தொகை ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுக்கறேன்னு இந்த முதலமைச்சர் சொன்னார். கொடுத்தாரா? கொடுக்கல. அனைத்து இல்லங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுப்பேன்னு சொன்னாரு. கொடுத்தாரா? இப்பதான் அதை பத்தி யோசிச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? 3 கொடுப்பேன், 3 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன், அதுவும் நான் எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தோட முக்கியம். விவசாயிகளுக்கு அனைத்து பயிர்கடனும் உடனடியாக தள்ளுபடி செய்வேன் சொன்னாரு. கொடுத்தாரா? எதையும் கொடுக்கல. அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
1: நாம அத்தனை பேராலும் மறக்க முடியாத ஒரு சோக நிகழ்ச்சி கரூர்ல நடந்தது. பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பி போய் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தாமதமா போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெயில நிக்க வச்சு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம ஒரு கழிவறை வசதி கூட செஞ்சு கொடுக்காம மிகப்பெரிய ஒரு ஜன நெருக்கடியை மக்கள் நெருக்கடியை ஏற்படுத்தி மேடையில் ஏறி வண்டி மேலே ஏறி பாட்டு பாடி கிட்டத்தட்ட 41 பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த சம்பவத்துக்கு காரணமான ஒருத்தர், அந்த சம்பவத்திற்கு பிறகு கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம திரும்பி கூட பார்க்காம கரூர்லேருந்து திருச்சிக்கு போய் அங்கேருந்து சென்னைக்கு ஓடி போனார். இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிருக்கலாம், ஆனா இனிமே அவர் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியா இந்த சம்பவத்தை நினைச்சு தூங்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, மாநில அரசு ஸ்பெஷல் டீம் அறிவிச்சா நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு அதை கேட்டு வாங்கினாங்க, சிபிஐ விசாரணை வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த சிபிஐ விசாரணை டெல்லியில் இருக்கிறதுனாலதான் பாஜகவுக்கு ஒரு 1-ஆம் நம்பர் அடிமையாக இன்னைக்கு இந்த முதலமைச்சர், டம்மி முதலமைச்சர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
2: ஆல்ரைட், நவ டு டீடைல்ஸ் வி ஆர் ட்ராக்கிங் அட் தி மொமென்ட். A road rage style attack in Gurugram is now being investigated as an alleged attempt to murder linked to an old personal rivalry. Gurugram police have arrested 2 men, Sudesh alias Suraj and Rahul, after a complaint that a group of young men were allegedly targeted with a car in the Sector 38 market. The visuals on your screens are from that moment. Police say the accused used a Baleno to allegedly ram the complainant and his friends, and that the complainant had also received death threats over the phone. Now, this police investigation points to an older rivalry involving Sudesh and the complainant's friend and brother-in-law, were given to understand, as per preliminary details. Police allege that the two accused used Rahul's car to carry out the attack, and that Baleno has now been recovered based on the accused's identification. The police have clearly described this as an attempt to kill. So a road rage style attack in Gurugram is now being investigated as an alleged attempt to murder linked to an old personal rivalry. In fact, the police have arrested 2 men, Suraj and Rahul, after a complaint that a group of young men were allegedly targeted with a car in the Sector 38 market. The accused used a Baleno to allegedly ram the complainant and his friends, as per the details that the police has shared, and that the complainant had also received death threats over the phone. Tejshi Purandare, tracking all the finer developments for us, joins us live at the moment. Tejshi, the police have described this as an attempt to kill, clearly.
3: Well, it's absolutely what we are given to understand is that the Baleno car, first of all, was used in the crime and it has been recovered on the basis of the information received. And the police has arrested the accused, whose name is Suraj and Rahul. These are the 2 names of these accused who are involved in this entire incident. Now, if we talk about what the complainant says, then the complainant also mentions in his complaint that the 2 accused actually attempted to kill the complainant, and then he, along with his friends, by hitting with his car. So the accused was not just alone. There was one more individual whose name is Rahul, who actually both of them tried to hit the victim, the complainant, and then he also mentions that he also received death threats over the phone. Now police is interrogating this entire matter so as to what the sequence of events was, because what we are also given to understand that this was an old rivalry, and that is why this was done in an enmity. So now, you know, this has become a pattern where we have been seeing similar kind of incidents being reported on the roads of Delhi NCR. And it also raises bigger question, well, how safe are the roads of Delhi NCR in the night or for that matter in daytime as well.
2: As always, thanks so much for joining us with the latest. We'll of course continue to track how this probe progresses. And on that note, let's turn our attention now to Assam, where the family of a 22-year-old student who was found dead in a homestay on the outskirts of Assam's Guwahati has now alleged that she was gang-raped before she was killed. The student died after she was found in a critical condition, and she was found in a critical condition at a local homestay in Garal on the outskirts of Guwahati on Saturday, with the police now arresting her 26-year-old male friend. The student had called her mother around 2 a.m., allegedly saying that she was being attacked and could not breathe. Her phone was then switched off, and a homestay caretaker says staff heard cries, found the girl on the floor with the male friend holding her. The father alleges multiple injuries and possible rape. Police and forensic teams, meanwhile, they are probing the case, while protests have already erupted with love jihad allegations echoing in some areas as well.

0: while attacking his political rival.
1: கொஞ்சம் டச் விட்டு போச்சு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அப்புறம் ஏன் இந்த தீய சக்தி நம்மளை பார்த்து தினம் தினம் இந்த மாதிரி அவதூறா அசிங்கமா ஆபாசமா பேசிக்கிட்டு ஒரே ஆபாச நதியா ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டில்?
2: என்ன சொல்றாருனா, கடந்த 2.5 வருஷமாக சொல்லியிருக்கிறாரு, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி திமுகவை சொல்லி திட்டி இன்னைக்கு அவர் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவரு அப்போ எதிர்கட்சியா இருந்தாரு, நாம ஆளுங்கட்சியா இருந்தோம், பொறுப்பா கேட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வாய்ப்பு, இப்ப நம்ம டர்ன். இப்ப நாம திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? திருப்பி கொடுப்போமா? நான் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரியா? ஓம் காளி ஜெய் காளி. திருப்பி சொல்லுங்க, ஓம் காளி ஜெய் காளி. அவர் பேரை சொல்லாதீங்க, அழுவாரு. அதுக்கும் என்னதான் திட்டுவாரு? அவர் கட்சி பேரை சொல்லிடுங்க. சரியா? ஓம் காளி ஜெய் காளி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த எலெக்ஷன்.
3: திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுன்னு கனிமொழி மேடம் சொல்லுவாங்க, கலைஞர் சொல்லுவார் முன்னாடி. இப்ப யாருமே அழிக்க வேணாம். முக ஸ்டாலின் புள்ள உதயநிதி போதும் அழிக்கிறதுக்கு, அவங்களே அழிச்சுக்குவாங்க. திமுகவை அழிக்க வந்தவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
0: Right, and staying with the news of Tamil Nadu, let's get you the new scheme. This is that has been launched by the Chief Minister. We're talking about the scheme in which he's offering a 1-gram 22-carat gold ring to eligible newborns in government hospitals. The first phase has basically about 1.28 lakh rings with babies that are born from the 22nd of June this year. Those are the babies that are eligible. The scheme draws on the Tamil tradition of the maternal uncle gifting newborns, and it is DMK's Udayanidhi Stalin who has accused the Vijay government of failing to deliver on key promises, whether it's about women's allowances or the aid for the youth, and also as far as the law and order situation is concerned, bringing about the topic of free LPG cylinders as well. And that is something that also has been brought up, talking about that crop waiver as well, the crop loan waiver that was promised by the TVK in the run-up to the elections, while also alleging, the situation as far as law and order that is going completely out of hand. So Udayanidhi Stalin slamming Vijay over the Karoo stampede and said that Vijay can never sleep peacefully. The government of Vijay meanwhile says that the gold ring scheme is aimed at encouraging deliveries in government hospitals. My colleague Vijay joining us in order to get us details. Vijay, of course, we have Udayanidhi Stalin talking about the other promises that have been made in the run-up to the elections haven't been fulfilled. And, talking about the law and order situation time and again, is Udayanidhi Stalin saying, why not focus on those issues rather than giving out gold rings?
4: Divya, that's right. Opposition parties have been questioning TVK government over various issues, especially for not fulfilling certain poll promises given by TVK party just before 2026 elections. But important aspect is now Chief Minister C. Joseph Vijay to launch the specific Thai Maman Thanga Modiram Seer Thittam, literally translated as Maternal Uncle Gold Ring Scheme. It's a very important scheme and one of the key poll promises of TVK party just before 2026 elections, Divya. Right now we are at Rajaji, Madurai Rajaji Government Hospital. I like to show you, these are all the arrangements here just for Chief Minister C. Joseph Vijay's visit, and here only Chief Minister Vijay will be arriving in this building. Only there is a conference hall where exactly Chief Minister going to launch his launch the specific scheme. As we speak, you see all supporters of Chief Minister Vijay also have gathered here just to took a glimpse of Vijay after becoming Chief Minister of Tamil Nadu. Is going to arrive for very first time in Madurai district. Also, we have supporters also. Let's hear from him. In the scheme, Thai Maman Thanga Modiram scheme, evlo mukkiyam nenaikkireenga
5: sir?
4: Why it is important?
5: Idu vande sadharana ele eliya makkalukku vande migaperiya vande varaprasadam sir. Romba romba romba romba vande varaprasadam. Ena namma vande oru gram thangamoram vande adhaavadhu oru vela saapadu kuda vande kashtapadravanga neraya per irukanga. Appadi irukirappa vande annan vande talapathi anna CM anna vande ivlo thura
4: pannadhu and the voice neenga சொல்லுங்க, தாய்மாமன் தங்க முதல் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்
6: அது? இப்ப ஏழை எளிய

0: This is a world between orders. Uncertain. Unwritten. As global equations shift, Prime Minister Narendra Modi will lead the conversation at the NDTV World Summit 2026 to decode the shifts, redraw possibilities. NDTV World Summit 2026, a world between orders. 22nd and 23rd October, New Delhi. The next chapter of the NDTV Golf Pro-Am begins here. Bigger, bolder, teeing off across India. The course of champions. The conversation of
1: Welcome back and shifting our focus to Tamil Nadu. Fresh trouble for sex abuse accused Veeramani. Sources say the woman alleges her daughter was sexually abused by Veeramani when she was minor. And based on this complaint, a fresh case has now been registered against Veeramani, whose, of course, judicial custody has also been extended. And go on to Vijay for more on this. Vijay, trouble only seems to be mounting for the sexual predator Veeramani now. Apart from his judicial custody, which has been extended, we are also now learning a fresh POXO case filed against him.
2: Ragisa, that's right. It's a very important update as far as the specific case is concerned. POXO case against involving Jim Granite Baron Veeramani. Now, as we speak, you know, we are receiving official press release from the Greater Chennai Police officials also, where they have mentioned that on 28th of September, there were a complaint from a girl's parent alleging that before SIT Special Investigation Team, which is inquiring this the specific incident, where she had made allegations saying that her child was sexually abused by, when she was minor, abused by Jim Granite Veeramani. So based on this, now another fresh POXO case has been registered against Veeramani. So police also asked, given a number, WhatsApp number regarding the case, saying that if anyone wished to come forward to register register their complaint against POXO case, against the specific case, or any details they want to furnish to police officials, SIT, Special Investigation Team, which is inquiring the specific incident, they can come forward. So they have introduced a WhatsApp number to this. Just now police have given a detailed press release also, and also they had given assurance saying that all the information and the complaints will maintain a secrecy also. So that's very important updates from Chennai police. On the other hand, SIT also continuously monitoring this case, inquiring this, interrogating the case.
1: Right, Vijay, and we are breaking fresh POXO case against sexual predator Veeramani. We'll be tracking the story very closely, but staying on with stories from South. Now, Tamil Nadu Chief Minister Vijay has launched the Thamaima Man Thanga Modiram scheme in Madurai, which offers 1 gram, 22 carat gold rings to eligible newborns in government hospitals. CM Vijay gives ring to newborn babies. We have, of course, the visual running on your screen right now. He also held a newborn baby in his arm and interacted with their mothers. The first phase has 1.28 lakh rings with babies born from June 22nd eligible. Meanwhile, DMK's Uday Nidhi Stalin has accused the Vijay government of failing to deliver on key promises, including women's allowance, youth aid, free LPG cylinders and crop loan waivers, while also alleging a worsening situation when it comes to law and order in the state. Vijay's government, meanwhile, says that gold ring scheme is aimed at encouraging deliveries in government hospitals.
2: How was the moment when you received a gold ring, when your baby received a gold ring from Chief Minister Vijay?
3: I really feel very lucky because this is the very first day, but we are getting the gold ring from our CM. So, in his hand, so I feel very grateful for this and very thankful for him.
2: You spoke with Chief Minister?
3: Yeah.
2: What was the conversation?
3: He said baby was cute, she's sleeping, so he hesitated to take her. But I said, it is her movement, so you have to carry her today. So, I just give her to him. He carry and he give her name. 3 times he pronounced like Krithini, Krithini,
2: Krithini. What picture he gave?
3: Krithini.
2: Krithini, yeah. Okay.
3: I felt grateful. Thanks.
4: முதலமைச்சர் சொன்னாரு ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுப்பேன்னாரு, கொடுத்தாரா? கொடுக்கல. அதே மாதிரி வேலை இல்லா இளைஞர்களுக்கு மாசம் மாசம் 4,500 ரூபாய் உதவித்தொகை ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுக்கறேன்னு இந்த முதலமைச்சர் சொன்னாரு, கொடுத்தாரா? கொடுக்கல. அனைத்து இல்லங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரா? இப்பதான் அதை பத்தி யோசிச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, 3 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன், அதுவும் நான் எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தோட முக்கியம், விவசாயிகளுக்கு அனைத்து பயிர்கடனும் உடனடியாக தள்ளுபடி செய்வேன் சொன்னாரு, கொடுத்தாரா? எதையும் கொடுக்கல. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
5: நாம் அத்தனை பேராலும் மறக்க முடியாத ஒரு சோக நிகழ்ச்சி கரூர்ல நடந்தது. பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பி போய் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தாமதமா போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெயில நிக்க வச்சு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம ஒரு கழிவறை வசதி கூட செஞ்சு கொடுக்காம மிகப்பெரிய ஒரு ஜன நெருக்கடியை மக்கள் நெருக்கடியை ஏற்படுத்தி மேடையை ஏறி வண்டி மேல ஏறி பாட்டு பாடி கிட்டத்தட்ட 41 பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த சம்பவத்துக்கு காரணமான ஒருத்தர், அந்த சம்பவத்திற்கு பிறகு கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம திரும்பி கூட பார்க்காம கரூர்லேருந்து திருச்சிக்கு போய் அங்கேருந்து சென்னைக்கு ஓடி போனார்.

0: PICME registration and an RCH ID. The government says the larger objective is to promote women's health and encourage more families to choose institutional deliveries in public hospitals. The benefit applies to eligible babies born on or after June 22, 2026. But the scheme has also drawn criticism. Opposition leaders have questioned the use of the Tamil Nadu Medical Services Corporation, traditionally associated with procurement of medicines and medical supplies, for procuring the gold rings.
1: Yeah, he had promised, I don't know how long he is going to do it, but now it is not the need of the hour. There are many issues. Cost of vegetables, rice, everything is going up. This government has not done anything. But for the sake of this election, they are doing this scheme, that's all.
0: Healthcare workers have raised a different concern: security. The Service Doctors and Postgraduate Association has flagged the difficulty of safely storing gold rings in hospital lockers. The TVK government, however, says the scheme is specifically designed to encourage institutional deliveries and that legal opinion was obtained before implementation.
2: This is a historic scheme which a lot of people were expecting as a because it is a Tamil sentiment, as Thai Maman is a Tamil sentiment and Tamil women's sentiment, and the CM has assured them like he'll be their Thai Maman and he'll be with their as a guardian, he'll safeguard the women and the children of this state.
0: For the state government, it is both a welfare measure and a symbolic gesture, bringing the traditional bond of the maternal uncle into a state-backed benefit for newborns. The scheme will now be rolled out across Tamil Nadu, with Vijay Gopal in Madurai. Bureau Report, NDTV.
3: Well, Tamil Nadu Chief Minister Vijay and Udayanidhi Stalin are locked in a fresh war of words. With the bipoles approaching, Chief Minister Vijay has hit out at the DMK, calling it an evil force and accusing it of repeatedly criticizing and slandering his government. Udayanidhi Stalin has now hit back at the Chief Minister, turning Vijay's Om Shakti Parashakti remark into a counter-attack against the TVK themselves. At a rally, Udayanidhi chanted Om Kali Jai Kali before the crowd raised slogans targeting TVK. The BJP has slammed Udayanidhi over the remarks, accusing him of using a Hindu religious mantra while attacking his political rival. Here are some reactions.
4: Om Shakti Parashakti! Om Shakti Parashakti! அப்புறம் ஏன் இந்த தீய சக்தி நம்மளை பார்த்து தினம் தினம் இந்த மாதிரி அவதூறா அசிங்கமா ஆபாசமா பேசிக்கிட்டு ஒரே ஆபாச நதியா ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டில்
5: சொன்னார்னா, கடந்த 2 வருஷமாக சொல்லியிருக்கிறாரு ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி திமுகவை சொல்லி திட்டி இன்னைக்கு அவர் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவரு அப்போ எதிர்கட்சியா இருந்தாரு, நாம ஆளுங்கட்சியா இருந்தோம், பொறுப்பா கேட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வாய்ப்பு, இப்ப நம்ம டர்ன். இப்போ நாம திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? திருப்பி கொடுப்போமா? நான் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரியா? ஓம் காளி ஜெய் காளி. திருப்பி சொல்லுங்க. ஓம் காளி ஜெய் காளி. அவர் பேரை சொல்லாதீங்க, அழுவாரு. அதுக்கும் என்னதான் திட்டுவாரு. அவர் கட்சி பேரை சொல்லிடுங்க. சரியா? ஓம் காளி ஜெய் காளி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த எலெக்ஷன்.
6: திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுன்னு கனிமொழி மேடம் சொல்லுவாங்க, கலைஞர் சொல்லுவார் முன்னாடி. இப்ப யாருமே அழிக்க வேணாம். முக ஸ்டாலின் புள்ள உதயநிதி போதும் அழிக்கிறதுக்கு, அவங்களே அழிச்சுக்குவாங்க. திமுகவை அழிக்க வந்தவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
7: The point is that this is a government made up of members who are becoming legislators for the first time. They have come to government without much of a political experience. So my sense is that the bureaucracy is wielding an undue amount of influence over them, and they still don't have the experience to overrule the bureaucracy or to rein in the bureaucracy. But I hope that these events will give them the experience to rein in the bureaucracy. These are decisions which only the political leadership must take. The Chief Minister and his senior ministers must deliberate about these things before these kind of gazettes are issued.
3: Well, the political